வேதசிஷம் எழுந்து மாக்கிய கோச்சிடாவாசிம் கிகே சஞ்சோசா போச்சிடாவாசோதி ஜன்மோக்கியவர்ஷ குயே கம்மா சன்னா பிஜேதே சுங்கே கம்பாங்கலா பிகேய.